0: இனிய காலை வணக்கம். புனிதமான புரட்டாசி மாதத்தின் இந்த அழகிய காலையில் திருமாலின் திருவருளை நினைத்து நமது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இந்த புரட்டாசி காலையின் சிறப்பை மேலும் அழகாக்க முதலில் ஒரு சிறப்புரையை கேட்போம். வாருங்கள், அந்த உரையை கேட்போம்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. நாமம் பல சொல்லி நாராயணா என்று நாம் அங்கேயால் தொழுதும் நல்லெஞ்சே வாமருவி. மண்ணுலகம் உண்டு உமிழ்ந்த வண்டரையும் தந்துழாய் கண்ணனையே காண்க நம் கண். நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வழி நடத்தும் திருக்கைலாய மரபு, மெய்கண்டார் வழிவழி பேரோராதீனம், தெய்வ திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மர்தாசல அடிகளார் பொன்னார் திருவடி போற்றி, மொரிஷசு வானொலி நேயர்கள் மற்றும் பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வணக்கம். அன்பார்ந்த வானொலி நேயர்களே, புரட்டாசி மாதமாவதே இறை பக்தி நிறைந்த ஒரு மாதமாகும். இத்தகைய புனித மாதத்தில் திரு வெங்கடமுடையானுடைய திவ்ய சரித்திரத்தையும் அவனை அடையும் வழிகளையும் சிந்தனை செய்வது மிக உகந்ததாக கருதப்படுகிறது. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்று உடையாய் என்னை ஆள்வோனே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அதாவது, திருமகள் உறையும் திருமார்பினை உடையவனே, ஒப்பற்ற புகழ் உடையவனே, மூவுலகங்களையும் உடையவனே, என்னை ஆள்பவனே, ஒப்பற்ற தேவர்களும் முனிவர்களும் விரும்புகின்ற திருவேங்கடத்தானே, வேறு புகழிடம் எதுவும் இல்லாத அடியவனாகிய நான் உன் திருவடிகளின் கீழ் அமர்ந்து வந்து சரணடைந்தேன் என்று நம்மாழ்வார் அருளியுள்ளார். நேயர்களே, தனித்து உண்டால் அமழ்தும் நஞ்சாம் என்பார்கள். அது உணவிற்கு மட்டுமல்ல, இறை பக்திக்கும் பொருந்தும். தனியாக அமர்ந்து வழிபாடு செய்வதை விட பல உள்ளங்கள் ஒன்று கூடி ஒரே குரலில் ஒரே எண்ணத்தில் இறைவனின் திருநாமத்தை சொல்லும்போது அங்கோர் அதிமானுத ஆற்றல் உருவாகிறது. நவீன அறிவியல் இன்று ஒலி அலைகளின் அதிர்வு பற்றி பேசுகிறது. மனிதனின் மூளையை அமைதிப்படுத்தவும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கவும் கூட்டு இசை வழிபாட்டுக்கு ஆற்றல் உண்டு என உளவியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இதையே ஆழ்வார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மிக அழகாக கூறிவிட்டனர். வைணவத்தில் அடிய

0: கூட்டம் என்பதற்கு மிக உயர்ந்த இடம் உண்டு. இறைவனை நேரடியாக தொழுவதை விட அவனது அடியார்களோடு கூடி அவனை பாடுவதையே ஆழ்வார்கள் பெரிதும் விரும்பினர். சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் தமது திருப்பாவையில் கூட்டு வழிபாட்டின் பெருமையே உலகிற்கு உணர்த்துகின்றார். ஆண்டாள் தனியாக சென்று கண்ணனை வழிபடவில்லை, ஆயர்பாடியில் இருக்கும் ஒவ்வொரு தோழியையும் எழுப்புகிறார். எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள் என்று அனைத்து தோழியரையும் கூட்டிக்கொண்டு ஒரு குழுவாக சென்று இறைவனை பாடுகின்றார்கள். அதேபோல் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்கிறார் ஆண்டாள். பெருமாளே, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி உன்னை பாடி அந்த ஆனந்தத்தில் குளிர வேண்டும் என்பதே அவரது வேண்டுகோள். இதுவே பஜனை மரபின் இதய துடிப்பாகும். இறைவனை அடைய பல வழிகள் உண்டு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று இறைவனை அடையும் நெறிகளாகும். ஆனால் பாமர மனிதனுக்கும் மிக எளிய மற்றும் இனிமையான வழி இசை பக்தியாகும். இசையால் வசமாக இதயம் எதுவும் இல்லை என்பதற்கு இணங்க, பக்தர்கள் எங்கெல்லாம் திருமாலின் திருநாமத்தை பாடுகிறார்களோ அங்கெல்லாம் திருமால் எழுந்தருளியிருப்பான் என்பது உண்மை. ஏனென்றால் இசையோடு கூடிய பஜனையில் பாடுபவனின் அகந்தை அழிகிறது. சுருதியும் தாளமும் மனமும் ஒன்றிணையும் போது எம்முடைய உள்ளம் இறை உள்ளத்தை தொடுகிறது. நேயர்களே, ஆழ்வார்கள் அனைவரும் இசைத்தமிழ் வளர்த்த சான்றோர்கள். பொய்கை ஆழ்வார் பக்தி என்னும் நெய்யை வார்த்து விளக்கேற்றினார் என்றால், திருப்பான் ஆழ்வார் யாழ் என்னும் இசைக்கருவியை மீட்டியே பெருமாளின் சோதியை தரிசித்து அவனுள் ஐக்கியம் ஆனவர். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் இசையின் பெருமையை பற்றி கூறும்போது, இசைவித்து என்னை உன் தாள் இணைக்கீழ் இருத்தும் அம்மானே, அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதிப்பெருமூர்த்தி, திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை, அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் காணவாராயே. அதாவது, பெருமாளே, உன்னுடைய திவ்ய குணங்களை நான் இசையாக பாடி பாடி என் மனத்தை உன் திருவடிகளில் நிலை நிறுத்துகிறேன் என்கிறார். அதேபோல பெரியாழ்வார் கண்ணனின் புல்லாங்குழல் இசையை கேட்டு அகில உலகமே மயங்கி நின்றதை அற்புதமாக வர்ணிக்கின்றார். மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் கோவிந்தன் குழல் கேட்ட பூதங்களே எனவே இசை என்பது இறைவனின் வடிவம். அந்த இசையால் அவனையே துதிப்பது பக்தியின் உச்சக்கட்டம். நேயர்களே, பஜனை மரபின் மிக பெரிய சிறப்பாவது அதில் சாதி, மத, பாலின மற்றும் வர்க்க வேறுபாடுகள் கிடையாது. பண்டிதர் முதல் பாமரர் வரை, குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரும் ஒரே குரலில் கோவிந்தா என்று பாடும்போது அங்கே சமத்துவம் பிறக்கிறது. ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் வெங்கடாச்சலபதிக்கு துளசி மாலையிட்டு விளக்கேற்றி வழிபடுவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நாம சங்கீர்த்தனம் செய்வது. நமது நாவிற்கு இறைவன் கொடுத்த மிக பெரிய வரம் அவனது திருநாமத்தை சொல்வதுதான். தொண்டரடி பொடியாழ்வார் தமது திருமாலை பாசுரத்தில் பரவசத்தோடு பாடுகிறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அதாவது, அச்சுதா கோவிந்தா என்று உனது திருநாமத்தை நாவினால் சுவைத்து பாடும் இந்த ஆனந்தத்தை விட எனக்கு இந்திரலோக பதவியை கிடைத்தாலும் வேண்டாம். நேயர்களே, இத்துடன் இன்றைய சமய சொற்பொழிவு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: மிக அருமையான பக்தி நிறைந்த இந்த சிறப்பு

புரைக்கும் மிக்க நன்றி. புரட்டாசி மாதத்தின் மகிமையையும் திருமாலின் அருளையும் அழகாக எழுத்து உரைத்தீர்கள். இப்போது நம் மனதை இறைவனிடம் அர்ப்பணித்து திருமாலை போற்றும் ஓர் இனிய பக்தி பாடலை கேட்போம். கோவிந்தா கோவிந்தா, ஓம் நமோ நாராயணாய.

வானொலி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கடைந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 819 கிலோஸ் மத்திலகளில் வியாழக்கிழமைதோறும் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை மங்கையரோடு எனும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. ஆமாம், உங்களுக்கு தெரிந்தவாறு தற்போது நாம் புரட்டாசி மாத கோவிந்தன் விருந்தமாக இருக்கின்றோம். எனவே உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெருமகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாந்த தின்தோல் மணிவந்தா உன் செவ்வதி சிவத்திற்காப்பு அடியோமோடும் நந்தோடும் பிரிவின்ற 1,000 பல்லாண்டு வரிவாய் நின் வலம் ஆர்வினில் வாழ்கின்ற மகையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துழையும் சுதராடியும் பல்லாண்டு பழிப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டே.

ஆமாம், உங்களுக்கு தெரிந்தவரை தற்போது நாம் நவராத்திரி விரதமாக இருக்கின்றோம். எனவே உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெருமகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். நவராத்திரி என்பது அன்னை பராசக்தியை 9 நாட்கள் வழிபட்டு அவருடைய அருளை பெறும் புனிதமான திருவிழாகும். நவம் என்றால் 9, ராத் என்றால் இரவு.

உங்களுக்கு சில அறிவிப்புகள். வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 17 புரட்டாசி மாத கோவிந்தன் 5வது சனிக்கிழன்றுக்கு அவென்யூ ஜென்கினிதி பாக்வா அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயிலில் காலை 9 முதல் மாலை 5:30 வரை கோவிந்தன் திருவிழா நடைபெறும். த்ரியானோ அருள்மிகு கருமாரியம்மன் திருக்கோயிலின் சங்கத்தார்கள் விடுக்கும் அறிவிப்பாவது, வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 17 பிற்பகல் 2 முதல் மாலை 6:30 வரை கோவிந்தன் திருவிழா நடைபெறும். மேபர்க் திராவிடியன் பண்பாட்டு கடகத்தார்கள் விடுக்கும் அறிவிப்பாவது, வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 17 அன்றுக்கு பிற்பகல் 1 முதல் மாலை 5 வரை புவாலோ மேபர்க் ஸ்ரீ விநாயகர் சீதாளம்மன் திருக்கோயிலின் மண்டபத்தில் பிற்பகல் 1 முதல் மாலை 5:30 வரை கோவிந்தன் திருவிழா நடைபெறும்.

0: शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम।
1: ஒன்பது இரவுகள் அம்பிகையை போற்றி கொண்டாடுவதால் இது நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒன்பது நாட்களும் அன்னை துர்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி ஆகிய தேவியரின் அருளை பெறுவதற்காக வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அன்னை துர்கை நமக்கு தைரியத்தையும் வீரத்தையும் அளிக்கிறாள். மகாலட்சுமி செல்வம், வளம் மற்றும் குடும்ப நலத்தை வழங்குகிறாள். அன்னை சரஸ்வதி கல்வி, ஞானம், கலை மற்றும் அறிவாற்றலை அருள்கின்றான் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நவராத்திரி என்பது வெறும் திருவிழா மட்டுமல்ல, நம்முள் இருக்கும் கோபம், பொறாமை, அகந்தை போன்ற தீய குணங்களை நீக்கி அன்பு, பொறுமை, கருணை, உண்மை போன்ற நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளும் ஓர் ஆன்மீக பயனாகும்.

ஒன்பது இரவுகள் அன்னை சக்தியை வழிபடுவதால் இந்த விழா நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. சக்தி வழிபாட்டிற்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. இந்த உலகம் இயங்குவதற்கு தேவையான சக்தியின் வடிவமாக அன்னை பராசக்தி போற்றப்படுகிறாள். நாம் காணும் இயற்கை, சூரியனின் ஒளி, மழை, காற்று, உயிர்களின் வளர்ச்சி என அனைத்திலும் இறை சக்தியின் வெளிப்பாட்டை காணலாம் என்று ஆன்மீக மரபுகள் எதிர்த்துரைக்கின்றன. நவராத்திரி என்பது அந்த பேராற்றலை போற்றி வணங்கும் புனிதமான காலமாகும்.

உங்களுக்கு சில அறிவிப்புகள். வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 17 புரட்டாசி மாத கோவிந்தன் 5வது சனிக்கிழன்றுக்கு அவென்யூ ஜென்கினிடி பாக்வா அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயிலில் காலை 9 முதல் மாலை 5:30 வரை கோவிந்தன் திருவிழா நடைபெறும். த்ரியானோ அருள்மிகு கருமாரியம்மன் திருக்கோயிலில் சங்கத்தார்கள் விடுக்கும் அறிவிப்பாவது, வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 17 பிற்பகல் 2 முதல் மாலை 6:30 வரை கோவிந்தன் திருவிழா நடைபெறும். மேபர்க் திராவிடியன் பண்பாட்டு கடகத்தார்கள் விடுக்கும் அறிவிப்பாவது, வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 17 அன்றுக்கு பிற்பகல் 1 முதல் மாலை 5 வரை புவாலோ மேபர்க் ஸ்ரீ விநாயகர் சீதாளம்மன் திருக்கோயிலின் மண்டபத்தில் பிற்பகல் 1 முதல் மாலை 5:30 வரை கோவிந்தன் திருவிழா நடைபெறும்.

அன்பர்களே, நாம் அடித்து வந்த இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: 819 किलोहर्ट्ज़, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 வரை இசை அருவி.
2: வானொலி அன்பர்களே, திருமால் பக்தர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்த இடைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது திருமால் மற்றும் அம்மாரை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் நிறைந்தவையாகும். திருமாலை போற்றும் சிறப்பு பாடல்கள், அம்மாரை போற்றும் சிறப்பு பாடல்களும் தொகுத்து வழங்கப்படும். முதன் முதலாக திருமாலை போற்றும் ஒரு சிறந்த பாடல் ஒன்றை கேட்கலாம்.

இந்த நவராத்திரி திருவடி பாட்டினை முன்னிட்டு நாங்கள் ஐந்தாவது நாளில் அடைந்திருக்கின்றோம் அல்லவா. அம்மனை மறவாதிருப்போம். இதோ ஏற்றுக அம்மா தீபம்.

வானொலி அன்பர்களே, நாம் வழங்கி வந்த சிறப்பு நிகழ்ச்சி இசை வாணி வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய பாடல் மூலம் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் நாம் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: ஸ்ரோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।